0: பக்கத்துலே இருக்கும்.
1: Fuel, 3 fuels on board 7 9 or 9 are released. Time now is 12:45.